ஜாமத்தின் உம்ரேத்தின் தாஜிச்சிச்சா வளர்ந்தார் ஊழ் மாதால் கொன்று மறைக்கு மறைந்தியாங்க ஒழுங்கை ஒழுங்குறா மறக்க குரோட்டு வந்துடுவோம்லா ஜிச்சிச்சா மறக்க பெறுவாள்.